மார்க் அமீர் கங்கால் ராஜே மகாராஜே மகாராஜ இத்தே டே ஜி காரம் மக்கான் ஜமீனா இத்தே புத்திர தியானே பி சாத் நீ தேனா கே வஸ்து மேரே நாள் ஜாயி தோ ஹரூர் ஹோ